0: பத்து மரம் தூந்தம் பல்வான் ஓடி தத்தா
1: நம்ம
0: கிருந்தம் பல்வா நம்ம கிருந்தம் பால் ஓகே சசிக்கு தர சொன்னால்